0: ཁྱི ཕྱད མམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུམ གསུ sin go alin sheba tela sheba zo dang sheba papa ni shi sheba zo ge mi ge na da la sheba boss sheba papa ge mi ge na da la sheba sin ta ni de le da go ye da do do ge ge na sheba zo dang sheba papa ya na sheba bo dang sheba sin ta ni de le da go da ta ni do do de da ngan zo ding ge da be da de ma de ni ki ma do ge do nu ni lo dang ani gen pari sanji koran ni ge da ngazu dati jigung te sumu nukta jintun yungu zon rabo shini tani nereji dago yus ta rete yungu jan di kasi la ani ta kham jo dati mewe kiwa tini nye kin chere weze ta kore ki chere se diri yang tozi yetsu mada aji teni da tozi mnjube ki yetsu jinzang yur te jinzai chere se na ta kore ki sanji bang jeba gong nong la gandhi ji sumu yore se na hinkin ji peja tari ki hinkin tabi peji ji la ani kore ki ma yeyun rabo ji zoni 신경의 제바포 연발리 지지 멤버탄스 어 신경의 제바포 연발마도 지지 마레스 다른은 지지 연발리 제바포 멤버 소진 최 베게다 비라 용스 잡아 연발탄스네 어 띵의 신경의 다른 지히 비가서라 신경의 제바포레 마도 지지 마레스 다른의 지지레 마도 제바포 마레스 단다 처리스는 안서 베게다 비라 용스 잡이가 단위의 제단 지사리레스 Tende yindir ta kong tiin sang la, ngandil ju yung pamul chi chang, dada yi papo ta na gansa la nyupa li penpo la mnyupar hiye yendo, penpo yinpi tare su, ane she papo papa hi, dada ga papo jawa na nangal mayin namis. Ta dodo chi kyo kyo zina, ngin ju njeji ju yung pamul chi gno la, nganzo dada ji kasi la pa dan po la so ba dada ga chi tesu suma de, gansa la jawa rin ma tu, penpo la dada ga chi papo di ya maris. तो ये यूं तो ताता लो तारे लासो बाते सोला अने शिपा पो पापा से ने शिपा पो से ने दादा के चित्र जर क्या पाये ना अने चले जना आंधे जी तो ने यूं तेजो को नोला बेंबो ला दादा मुझे बाकी बाते तो नागा ना बोले चामारे लेस तेरी तो शिपो चोपल जी शिपा तरा दादा का पापो लांग चोपल तेस तेरी dadar la ya, dadar ka papo la ya, ani dadar zuo da, dadar papa se ni, mengay gyanda tenri chiri zana, kinin zangi, tu rei se ni, ta nona chiri zana, kongri ka gomba de chiri zana, ta bianbo ka riji shepa te zo la, ani shepa po ka tani shi na, mengay se ni, gongso tenga yo rei se. Oya, pe cha gyan na nga zo, tahi ji tari hin je da, gegen ji nye ki yegi ji hiba te pika se la, nye ka tan tari la zwa te zo la, nga zo yung yeda yeng no la, shepa po papa se ni, tani tong re de, wicha ta nye ki chere we se ka ranung rabu shi ya pa ya na, te zo la chere se ni, shepa se ya ma to, shepa po papa se ni, te la shepa po hibe ki tani te jana, njiga mendo us, nga de ji yung te zo go gong pa ta nga ro mendo us se ni, kore ki tani su nir. Ani kipa so so ka, Tendi rana soso ko ta tawa tela kore jajon jo jinsen tang kong tang lung la soba ngije ne ko me misiba dagari. Tendi indili nindanji nande mendi se ne kore kansen de shubo se ne shiki jegi na mene baris. Tendi re de wen tang yana yang ta karise kore ko ta kato le rana soso ko ane lo la kaan te pa di hi che na ane di jizan zangani. Ane pa he gana mchoba te zangji ane me di bizon rabo che. Da tenzhe yin de lan di kasi la ta, shetang rongo ma sanchun rabu chi yapa yin na. Shetang ka la shepi da hibi kasi la, shepa se ya te, shaa ma yin bar. Sheta la shepi da hibi kasi shepa se ya te, shaa ma re. Shepa se na shaa chi kogu ra. Tenzhe shepa hibi kasi la, shaa ma yin bar. Wana te chiri zina, shaa wa da nrevi ka minchang chi. Shepa se ya re. Pe chang na rikpa se ya te ta, rikpa se ya re. Sipa se ya re, sipa se ya re. Degzana bu tungwa siyadana, tungwa siyadana, tungwa siyadana, zawa ta, zawa siyadana. 哦，顶天就是过夏季跌宕这边个民间那部就下地个哩，顶天的了打，西北站西北个就西北的广告个里头呢，这个天的，下完干季西北个，下完干季中班，下完干季西北其他新兴就可能你不得了，啊你西北是呢，他你都打个班，别呢去新科，等着就别干事了，啊你科是下的下完的，顶天可别下完的西个西北的呢，去这个西北的，顶天去这个西北是。 每一个家黑起比卡斯啦，黑比小娃的细些吧嘞，是吗？每一些吧嘞，听你没得了，些吧是。他第二大部小娃刚起，谁比个工艺不得啦？第二点比个渣啊，你几老说吧个，你彻底是啷个说？谁比渣是？你个结果了哇？听你他第二大部个，他些吧得啦，小娃刚起，啊，你先看个做啥不得啦？先看几个不得啦？些吧是，他些吧得啦，能是个要些不呢？啊，你些吧做当。
1: 那些把做当，那些把啪啪子呢？我做一万那么你些能这个了，些把做当，些把啪啪子呢？但些把做当啪啪子呀的，作为强人刚来些的了，给价格要几个难了？啊，你小娃先给做当，小娃先给你啪啪个人认了不就天地比干事了？啊，你做啪个去把的些个过了哇？别人呢？啊，你先给就打了一星期，先比干事了，先准备个小娃的，做先给你说的是哪？你先给就干啥的？先给的。 你新建个新建比小学比菜呢，养过个拉下刚培训动物吧嘞是呢，拉下大人培训动物吧嘞。啊，你银行可能个银行个钱呢，喇叭培训动物了哇。等于就是银行喇叭当，拉下大人拉萨吧，得做这个小新建比小学有的，有的这边的新建比小学先个做的没嘞。他等着就干事了，啊，你新建大不得了，先把做。啊，你喇叭当啊，这些个大人拉萨吧，得做了啊，啊，你我做先把啪啪是呢。 做八个七八的做的给家就要几个难了，但等这个确实呢，先把你上你先拿手，天地比干事了，啊，你想要做整个的了，你先把做当，想要啪啪整个的做了，啊，你先把啪啪是呢，我到等这个，他你啊打个把那个金色的，我到得整个，得整个，等于呢，眼看见你个一个人，先把大部分什么，你就把集中的，啊，眼看的先把做当，啊，你你个的确实呢，你先把啪啪大把整个。 哦，先把左边个七八的等着去。我讲等这些的，等你，硬要变了的啊！我做三天工作了，动作可是就把它撸起渣子，啊，学会你个拉手把干事了，撸当小娃的，第一个是小娃先给做的，领导提出什么了，他先把做这个，我先把做死。哦，他你讲了，他在做了，先把做这个，他你等着打更多啊。他天忙也把个变了，三天忙也给就这个弄了，吃不归棒子，弄起好不吃了是哪个？三季等的都不是哪个？俺都进伢子。 拉萨巴，听着就干事了。吃饱当啊，弄当，先拉萨巴，得做什么的？身体就干啥没了哇？用个喇叭的吃饱的弄，得做什么？身体变薄了点了哇？现在人家第一干事了，吃饱一帮，后边干事了，吃饱买一把个，你有几厘米？你是一哪的？你是一哪的？你有干个的钱呢？房间就先把不，房间就下瓦的先给他吃饱，没多也要买的。现在得了的呢，你吃饱的钱呢？你干事了？先把做吃掉。现在第一钱呢，过了先把包噻，他你打那这个东西。 这个东西，弄个学不起来，去别干事了。你个弄了弄些，你马都学不清楚的，你到学你个干啥？弄的老师就要买的。等于就是，前几个学霸把做啥呢？我们都考马都要买的。等于过学霸做的，等于过学霸做啥呢？这个东西。啊，电脑也三级点的多，去别干事了。三级点的多，去别干事了。但你干事了，我做这些个吧，就要买的。就这个意思的，三级点的多，去别干事。三科咯，干啥？要就要买了哇？三科咯，干啥买的？
0: 因为这身体电开就身体得了，我做干啥？是银子能这个月的，因为这身体可能干啥嘛？但第一个是了，身体电的东西比较的，但身体，但细胞做那啪啪刚强压是吧？因为那但第一个是了，身体电的东西比较是了，你是了，冬天的身，没办法，我说晓得我做干啥去，月的，因为这他吃苦了就你能疼要嘛的，因为这血路过得要了哇，别讲那扎起就身体多死了的。 哦，给你身体细着呢，等于要了哇。第一把现在，你感觉身体吧的，适当个了，我说侬，先把不做把你个弄一下呢，你确实是呢，你先把爸爸个，公司养了这个东西，现在确实是呢，你去了确实是呢，你先把做起要把的，先把做起要把的。第二个工地这边个弄个小不起来，吃不给帮谁呀？那个门路，哦，吃不给帮，这边干事了，吃不了老师，你就干个钱呢，帮看个下线去，是不是就没把的？第二个做些呢，啊，可能的。但第二个我说把认真的。 嗯，得了，怕认真的，那你，先把不，先把做当，先把啪啪是呢，你这个东西，当我说你做，你这个东西你做的呢，啊，你东西基本上不就是这一整个多，啊，你他天天提这个煎饼，冬天这个，嗯，差不多我说，那拿了押金，天天的，当冬天这个弄了呢，哦，做的其实呢，他，现在个天气就是给把那，当安装个什么个弄了。
1: 아니 고 샤지 때라 샤지 타 대비 샤지 대 샤지 타 메디비 샤지 제는 야마 나바 니 신이 샤